தொடர் அன்பின் கனவர் இந்த பெண்ணும் ஜப்பு போக நேற்று நீங்க கொஞ்சம் நேற்று பெண்ணுக்கு புரியவா மதியன இங்கிட்டு போயிருந்தி அது ஷாயிப் நீட்டுக்கு மதியன ஜிம்முன் இஜிப்ட் இயல்லத்தை கண்ணக்கு நீ முயற்சி ஒன்றி குருவன் விட்டு சொல்றேன் ஏ இயல்ல அக்கைக் மாறும் ஜிம்டா இந்த ஜாவலையோன்வி ஏ ஊட்டி கவுனா ஏ பஃபட்டு ப்ராப்ளம் Jibril dikteni ko yonti yalla yusuf ci bir tenbe bam ko ñaané da la yalla dogal karawan bu bu jogon jëm égypte ñom reer nañu ba dañu muccu e jëm yoonu kanaan biñu ñëwé ba ca dëkk ba ca leen gis tenba bañu bañu maré nak lañu yebal seen xalé ba ñaan ne ko demal ci ten ba leen do mu tol ñu fa dox biñu ñëwé def waaji ñëwé ba ci ten bi mu daldi dugal